0: துனியேகே திருவுளும் வாகம் கஷவரி குளிவரைக்கம் கையாய் மஜலிக்கம் கை அதித்யப மீஹும் ஈமாம் தக்வா விருவானம இக்கலாங்க தியப மீஹுங்க தர்ம தியப மீஹும் நத்திவானதி அதி இக்கலாங்க தியப மீஹுங்க முதா தகக எதி ஒடியன் நுகன்னவதி
1: يَسْأَلُكُمُهَا فَيُحْفِكُمْ تَبْخَلُوا وَيُخْرِجْ أَضْغَانَكُمْ
0: تِيَبَا مِيْهُنْگَ كِبَيْنْ إِكَلَانْگَ إِتَكَيْچَّنْ إِدْوَرِگَنَّوَا إِكَمَ بَّارُ أَلُوَّانَمَا تِيَبَا مِيْهُنْ دَحِوَتِ وَانُوَي أَدِي إِكَلَانْگَ تِيَبَا مِيْهُنْگَ رُلِوَرِكَمَائِ حَسَدَ وِرِكَمْ فَالُ كُرَبَّانَتِي

0: துனியேகே திருளும் வாகம் கஷவரி குளிவரக்கம் கையாய் மஜலக்கம் கை அதித்யபே மீஹும் ஈமாம் தக்வா விருவானம எக்கலாங்க தியபே மீஹுங்க தர்ம தியபே மீஹும் நத்திவானதி அதி எக்கலாங்க தியபே மீஹுங்க முதா தகக எதி ஒடியன் நுகன்னவதி
1: يَسْأَلُكُمُهَا فَيُحْفِكُمْ تَبْخَلُوا وَيُخْرِجْ أَضْغَانَكُمْ
0: تِيَبَا مِيهُنْگَ كِبَيْن إِكَلَانْگَ إِتَكَچَّنْ إِدْوَڈِگَنَّوَ إِكَمَ بَارُ أَلُوَّانَمَ تِيَبَا مِيهُنْ دَحِوَتِ وَانُوَي أَدِي إِكَلَانْگَ تِيَبَا مِيهُنْگَ رُلِوَرِكَمَائِ حَسَدَ وِرِكَمْ فَالُ كُرَبَّانَتِي